மெருங்கிவிரி வோனோ குவிரி இன்னக்கே மெருங்கென்னே குவிரி உம்முன் துமுனனே உனிகி செய்ஃபிம் யவிரி ஸ்டிஷின்னே என்னனே.